பாலஹாரி பியாரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய். கமாலஹாரி பியாரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய். ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.

இருபது தேதி காலரு பின்னுகட்டி ஜாரி கனபடலேது. காலரு பின்னுகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ரதர்சனம் கூட செல்லனு ஹம்பின். க்ஷேத்ரதர்சனம் கூட